0: பண்ண ஸ்லாரி நீ. அடிராசு ஐஸ் கிரீம் டலம் பத்தி ஐஸ் ஸ்பூன் புளிச்சாயே.
1: மேமா பண்ணா ஸ்கலம் யாதி சோச்ச பண்ணா ஸ்பலே போட் பாடம் சுப்பத்தே தராவுஸ் தாவு
0: பத்துட்ல அடிராச பண்ணின் சிக்கித்.
1: ஏ கலம் அச்சம் தோ ஜான் மைந்தில் வரலாம் லாமா பைக் அடிமின் பைக்கோ சொம்டுலும்.
0: ஆ லகுன்யா
1: கலம் சோச்ச பண்ணா இன்னா திக வந்த பிரம்தின் யாதி
0: அப்படியாவம்
1: பர்த்தாமா வழக்கான் மீனம் அழ்கோசோம் கருவோ பகை தொப்பி அத்தோடு தும்பத்தடும் கதிக குரங்கன் பெருளாரி வக்து தங்கஹாரி பனஸ்தரிக் மச்சம் நீ
0: கலோ அடினா மைன் போல மச்சமான
1: மைன் வக்து பத்தாம் சிக்கித் மசை சொச்சல பேரலடு பாரு பேஸ் பதன் போன் சலாமான்.
0: ஓ ஓகே அடி பாகாம் அபம் Bila kita jaga diri, barulah Baba Mami tak risau.
1: Betul tu. Jangan tunggu sakit baru nak jaga diri. Ingat, cuaca panas boleh menjejaskan kesihatan. Minum air secukupnya. Elak panas melampau dan jaga diri setiap hari.
0: Pesanan ini daripada Labuan FM.

தர்ஷினி மின்னல் FM அறிவிப்பாளர். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல 2 மணிக்கு பாலிவுட் நிகழ்ச்சியை கேட்க மறக்காதீங்க. லாபுவான் FM இல் மட்டுமே.